நினதோ மாயத பார்த்த அறையுவதோ துறையோள மறையுவ வரத்தில புறதோள துறை இருவது கொடக்கே அறியனோ துறையோள மறையுவ வரத்தில புறதோள துறை இருவது கொடக்கே அறியனோ இருவது கொரடக்கி அறியனோ அல்லி இருவன்.